பயங்கினாய். பாபா பாபா அம்பரபும் அமுருசி அக்கி குக்கு அசாமலபா ரீனா ரீனா நா ஹூ இஸ் லைக் கம் டு தி ரீனா பேஜானோ பேஜானோ பேஜானோ பேபியா வோபியா மா உசாசும் மா யாசும் லவ் லாக்டி மா யா கச்ச.